0: ஆயிரம் விஜய்களுமாய் பெட்டாபிள்ளில் வம்பனோணம் கம்பன் ஆஃபர்.
1: நேடாம் அஞ்சு ஹீரோ மேவ்ரிக் 440 பைக்குகள், அஞ்சு லேடிஸ் இவி ஸ்கூட்டர்கள், ஏசிகள், டிவிகள், ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின்கள், மொபைல் போன்கள், ஸ்வர்ணம், வெள்ளி நாணயங்கள் தொடங்கி நிரவதி சமானங்கள்.
0: கூடாதே 16,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், ஆகர்ஷகமாய ஃபினான்ஸ் ஆஃபர்களும்.
1: பெட்டாபிள்ளில் ஏஜென்சிஸ்.
2: ஆகாஷவாணி, சமயம் 11 மணி. കുട്ടികളിലെ കരൾ രോഗങ്ങളും ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യങ്ങളും ഈ വിഷയവുമായി ബന്ധപ്പെട്ട ശ്രോതാക്കളുടെ ചോദ്യങ്ങൾക്ക്